தரி சக்க தரி தாம் கிடுதுக்கு தரி கிடுதோம் சென்ன சென்ன குக்கும் தரி தாம் கிடுதுக்கு தரி கிடுதோம் தரி தண்ண தி மி தரி தாம் தண்ண தாம் ஜண்ணு தாம்

0: வானொலி நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 1 மணி ஆகிறது. வாழ்க வளர வளரமுடன். மொரிஷியஸ் வானொலி இரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த இனிய இனிய திங்கட்கிழமை பிற்பகல் திட்டிக்கும் வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி. நாளோறும் இந்நேரத்தில் ஒலிபரப்பாகி வரும் எமது மொரிஷியஸ் வானொலியில் உங்கள் 3/4 மணி நேர நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: சரி, இன்றைக்கு திங்கட்கிழமை மே மாதம் 11ஆம் தேதி. நம் மாதத்தில் சித்திரை மாதத்தில் 28ஆம் நாள். நிகழ்ச்சியில் வழக்கப்படியாக முதலில் இடம்பெறுவது பக்தி பாடல். விநாயகரை போற்றும் பக்தி மிகவும் ஒரு பாடல்.

மனதில் உறுதி இருந்தால் வாழ்க்கையும் உயரும் கோபுரமாகும். கடவுள் அன்புருவானவர், பெரும் கருணையாளர். இதோ சிவபெருமானை போற்றும் பக்தி தடமும் இந்த பாடல். பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும். திருவருப்பா.

0: வாழ்க தமிழ் வளர்க குரல் நெறி. இதோ இன்றைய அதிகாரம் செய் நன்றி அறிதல் கிராட்டிடியூட். இதோ இக்குறப்பாக்கலை பாரத்வாஜ் இசையமைப்பில் அமைந்துள்ளது. பிரெஞ்சு மொழிபெயர்ப்போம் உண்டு. செய் நன்றி அறிதல் கிராட்டிடியூட்.
1: செய் நன்றி அறிதல்.
2: செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் பானகமும் மாற்றல் அறிது.
3: Pour un service rendu sans obligation, le don de la terre et du ciel est peu.

நீங்கள் கேட்டது செய் நன்றி அறிதல் நோயிங் அண்ட் ரிமெம்பரிங் த ஹெல்ப் அண்ட் கிராட்டிடியூட் டோன் டு யூ. ஒருவர் நமக்கு செய்த உதவியை மனதில் கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துவது அவசியம். அது சிறிதாக இருந்தாலும் உலகத்தை விட பெரியதாக மடித்து நன்றி கூற வேண்டும். ஆம், இக்குறப்பாக்களில் வரும் இக்குறப்பா செய் நன்றி அறிதல் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து பொருள்.

0: ஒருவர் நமக்கு செய்து உதவிக்கு திரும்ப நாம் செய்வது அவர் செய்த உதவியின் காரணம் பொருள் காலம் வளர்த்து அன்று உதவியை பெற்ற நம் பண்பாட்டு தகுதியே அதற்கு அளவாகும் என்பதே இதன் பொருளாகும். ஆங்கில மொழிபெயர்ப்பு தட் இஸ் த பெனிஃபிட் இட் செல்ஃப் இஸ் நாட் the measure of the benefit. The worth of those who have received it is its measure. மங்கையரே, உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது சரியாக 1:30 மணி வரை.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி.
0: இதுவரும் உங்கள் நிகழ்ச்சி அன்றைக்கும் இனியவை இன்றைக்கும் இனியவை என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் தொடர்ந்து 1:30 மணி வரை கடவுளையும் நிம்மதியையும் வெளியில் தேடாதீர்கள், தோற்றுக்கொண்டே இருப்பீர்கள் உன்னுள் காண பழகு. அன்பே சிவம். யார் சிவம்? நீ நான் சிவம். அன்பே சிவம் படத்து பாடல் திரைப்படத்தில் தலைப்புடைய பாடல் இது.

அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம். அன்பு என்றாலே அழகுதான், பாசம் என்றாலே மகிழ்ச்சிதான். இரண்டும் கிடைத்தால் வாழ்க்கை சிறப்புதான். அன்புடனும் பாசத்துடனும் உங்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு முறை என் இனிய இனிய பிற்பகல் வணக்கம்.

கை வீசும் காற்றால் எதன் மேல் நாம் அன்பு செலுத்துகிறோமோ அதுவே நம்மை உருவாக்குகின்றது. ஆம், மங்கையருளி நிகழ்ச்சி உங்களுக்காகவே. உங்கள் அனைவருக்கும் சகல சௌபாகியம் பெற்று சந்தோஷமாக வாழ வளமுடன்.

உங்களின் இனிய இயல்பே உங்களின் உள்ளத்திற்கு அழகாகும். உணவே மருந்து, மருந்து உணவே. சாப்பிட்ட வயிறு மட்டும்தான் தெரியும். ஆம், இந்த மத்தியம் நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஒரு வார்த்தையிலே மனசும் வயிறும் சேர்ந்து நிறையும். யாரிடம் எல்லாம் விலகி இருக்க வேண்டும்? உங்களை ஏமாற்றுபவர், மதிக்காதவர், உபயோகிப்பவர், விமரிசபவர், தாழ்த்தி பேசவர், நம்பிக்கை துரோகம் செய்பவர்.

0: உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி தொடர்கிறது. அன்றுக்கு முனியவை, இன்றுக்கு முனியவை, என்று முனியவை திரைப்பட வரிசையில்
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி, மங்கையர் ஒளி.

பெருமை கூ அருமை கூறும் ஒரு பாடல் இது. கண்கள் நீயே நம் காற்றும் நீ அன்புள்ள தாய்மார்களுக்கு நாம் வழங்கும் பாடல் இது. டு அவர் டியர் மம் பத்து மாதம் சுமந்தாய், வயிற்றில் பல வருடங்கள் சுமந்தாள் வாழ்வில் இனி என்றுமே சுமைக்க நினைக்கிறேன் என் நெஞ்சில் அம்மா.

நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் பழகுங்கள். இதோ ரோஜா படத்தில் வந்துள்ள அருமையான ஒரு பாடல், காதல் ரோஜாவை நினைவில் கோரும் ஒரு பாடல், நினைவில் நிற்பவை பாடல்கள் வரிசையில் ரோஜா படத்தில் வந்துள்ள இந்த பாடல்.

நாம் நாம் வழங்கி வந்த உங்களின்றைய மங்கையருளின் நிகழ்ச்சி தீவிரமான காதல் பாடல்களுடன் நிறைவு பெறும். இது மொரிஷியசு வானொலி. இதே வானொலியில் இன்றிரவு 7 மணிக்கு ஒலிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி சேருமை நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம். நம் நிகழ்ச்சிக்கு பிறங்கான்பர் ரத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். நன்றி.

0: 819 किलोहर्ट्ज, ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: வானொலியில் இரவுதோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
2: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 மற்றும் 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் அவ்வையார் மொழிந்த அருள்மொழியும் மற்றும் இன்னிசை பாடல்களும் தொகுத்து வழங்கப்படும். முதன் முதலாக இறைவனை போற்றும் பாடலை கேட்கலாம்.

அவனுடைய அன்பர்களை, அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. ஆத்திச்சோடி என்னும் அரிய நூலில் ஔவையார் ஊக்கம் அது கைவிடையில் என்றார். அதாவது நாங்கள் எங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றார். அது மிகவும் முக்கியமானதொன்றாகும். ஔவையார் said, "Don't give up hope." So let us follow the pathway of ஔவையார். வருடைய அன்பர்களை, அடுத்து வருவது என் இசை பாடல். யாரோ யாரோடி டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

வருடைய அன்பர்களே, தமிழர்கள் சுட்டால் சூரியனையும் தொடலாம், நல்வழியில் நடந்தால் அது நடக்கும். சுட்டாலும் நாங்கள் சூரியனை தொடுவோம். நாங்கள் வழங்கி வந்த இந்த இசையருவி எனும் தமிழ் நிகழ்ச்சி முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேன் இசையரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.